ஜானு முன்னி பா முன்னி உமாவத மைனிது குருகுரு நாய அசவுக்குதி உசுத்திரிதி நிஜுகன் சுத்தனு சம்பமிச்சு தெய்வ முன்னி கசு முன்னி பசு வைத்து